0: 你谈团别老师顶着端出足个所钱呢各场走马玩儿军队当地那么去旅途队能为就有谈闽南土为南越不钱呢根据谈西西吕姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐姐 ki kebge chiru na yang. Bu che tordong li yang, gui di donggu xie dui na yu shi. Lop su chep si ki kum si tang. Mi man ki duk si, tep ju ki duk si ji, kong tu ding sep chubar chiba tang. Xi Jinping ki tu jep sa bi, zhong gui ke ju ki, ji cho shin lu ki guang ba ya din ji, gun xin lui mi ngang, lo zhong, gyo yung yin de chiba tang. So gyo ngan nyam bi tang. So yung an nyam zhi ta yung qi ban. Lop su chun yi lia zi sung shu a tang. Bian jo tang zi zu pi ki ki, tu bop sa wa tang. Mi ma mang cho ki shi gu sa wa tang, chan bar qi ya. Ge yung ki, meng si lop su, le tun chun du gu zhi, hun do tu kui wa qi ban. Meng si lop su, bu qi to we pi ki li ya. Gu di ding sep don wa jie qe bi na. Chu wu tong ju mang bo ya, zi du tian bi ma wong ba du tu la. Zhangge ki, mengxi lopsu ji zam ni wa te zam ge yina, le su zhong yin bishi. Lopsu ni, ge gup ki chu jin tang. Dan ki chu jin shen lang, mengxi lopsu, kim chang chi dong mang bo yang, shu gin ti gui yu bie, ti ni ji zo yong ki cha xa xin bishi. Ti na ge lam sa ba yang, mengxi lopsu yin na bu jie tong bu, ni wa, si ti lia si chun ni. Ge gup chin bu, lopsu chu jie, cho yong ni to lu zhu gyo ya, gu di tong gu. An chui tewe lekbe go ni, lop su dup shu lia di ni. Mi man ki, di ki zawa dian tu dong a tang. Lop su dup shu lia di ni, ge kub top jin ki, meng si dian tu dong tong yin bishi. Sen ra nam cho, kong liang nan chui sen chup di na, meng si lop su bu jie, to we pe ge ki nam basa wa gyun chen mi bar du gu be go ti shi. Siam li ya, pa me pu zhu ki, kim chan lop su ya, neng chung dong mi ru we go r ngu zhu xiong hin. Teya, jirna, lopsu siya di na, kegan xindu qingbu yimbdi, ge gupji yinne zha, yana mi reisi ya ge kongbi tu zhumi tang. Mi gir so su, mi chi lengbu yinne, yeg du, kende jie yu me ti yinne, lopsu ya ra leo shi. Labzhe lopsu yinne zha, yana kim chan ki lopsu niga di na. Labzha nam, gyun zhe ngan chan lu yong ya ki, yu gin nyeg chi ji zhe la. Labzha ki, su gu yu ding liya, tang zang ki, nam si sun bu si yinne, So yung chi ai ki, cha ki nyek chi di ni yin batang. Xie gyu ni ni, kum si ya gu ji jia bi na, cha wa chang mei na, li zhu yu ngi yin batik tang. Ya yi na kum si ngen ba jia bi na, cha wa chang mei na, ta kyo yu ji, yung gu ma ri jie xie su yu shi. Lab zha li ya kum si, lop su cha chang wa xik tang. Gyun kyung bu si, yang ta gu si, gyu li ya jia gu na, di ge chui ni na, ke chi ri gyu wa di na, kim chang ki lop su ti rang li ya, ra le yu shi. Bian zhuo tang qian ji, di ne yin de kim zang ki cha gin la suo ba, cha pu wa da pi ge zhuo wei ge de ya. Kim zang mang qi wa yin ne, pu zhu ren yi le mei zang, pu zhu li ne, ren yi ki mi zhe da ji bu neng xin, ji su jin ya di yin ne, ting du kim zang min yu wei tui mung ki, ke ju ji ne yin bu shen. Pa ma ji lia cha chun bi yin ne, ren yi ki pu zhu lia xie gui du sum ki ne, tun gin zhun bei meng xi to li ya, rang bu xian du nan ji. Lop su dan ya di ni, chi ke chen bu chi yin bi yin ni, ten ki yin na tu li ya, pa ma ka xie ge yin na, ren yin na xio bai gen zu kwa na ya, tu ju ge jie, tu ju ki dawa tan mi chi, rin tan dawa xian ba tan, ka xie ge yin na, pu ju ki lop zhong tan, su xi de tan so ki, gui gu tan, cha gen li ya ma de ba ya, kang chung, pu ju li ya yin na kwa dun che be gen ki yin na, pu ju ki lop zhong yin ni zha, xi gu gun ju chang ma yin na, kong ji te li ya, xiu gi yin ni, min yung wa ji, tip tan. ཐེ་ཝེ་ན་ལབ་ཏ་ཁ་ཤེ་གེ་ཁིམ་མ་ཆོ་བ་ཐང་ཅུ་མི་རུང་བ་དེ་ནེ་ན་སམ་མ་ལོ་སོ་གི་ཆུ་གུ་དེ་དང་ཐང་ཚ་ལོ་ལ་ཡ་ནུ་བེ་ནེ་ཅུ་མི་ཉུ་སི་ལ་ཐང་ལྷང་མི་ཡིན་ཟང་དེ་ཡིན་ན་གེ་ལ་ཁ་ཅི་གི་ལུ་ཡིན་ན་ཇོག་ཅུ་གི་གོར་ཅུང་སེ་ལིང་གུ་ཤི་ཤ་ཐེ་ཡ་ས་ཅེ་དེན་ཅ་ཐེ་ཡིན་ན་ང་ན་ཅུ་ལེ་ཐུན་ཐམ་ 住起啊，他现在那控制用特别啊，能住他，留意那边呢。 拉这一年超用期落书录制期来团里啊，修建一年全部贴士不及日了。杨国云那拉这军队人心期，恰列芒博亚国建所设备康熙，拉这人物期落中一年这熟悉地堂所以呢超用了啊，过一年全部用一时。接着俺注意呢。
1: 娘推呢，金仓去落水都是狂徒单节，女的心机去不住些，所以讲起来呀，白军和大骑兵呢，还真可以要有些。咸阳天气差异呢，金大卡几个人呢，拉在去落军去江浙滩，三路工具去，零年的个人呢，抬个拉着滩，几个人呀，只话有蛮多，人也呢，这，也呢，金仓里呀，连卡滩跟着早晚呢，没把工资能够有些。 提到被给新批三路提来，他的人呢越来越不够账吧，思路也变能行。那在去六中谈三路工具所求空间里啊，也给用具呢怕小，提来多钱呢怕今天东北呀，不出行文笔变能行就是人生。近代给人呢瑞松间谈农村间去六岁到啊谈三路。 那么就是，其他所批准南京呢，老师给为呢，接受人路组装期间限定吧，给新七百国库谈，通过有马日啦，人也给不住第一年，没先期签名签约的那就是不及时。第二天，金大奇，老师到阿里啊，军队当过是啦，金章去库有谈，况水呢，来不及做过马些，金们场面平均兄弟谈，也不要南京，嗯，推门去老师到那也谈。
0: 提醒金大翠呢，金章去六岁去年谈，特别是呢，许多南亚谈，让推呢老年去处理呀，六岁大南亚去年有母推呢超多难解，嗯，金章六岁呢，今年嗯，老么南亚两岸人家呢，明白短途不是过些，金章去六岁的呢，没是跟我那些边呢，跟人去超越南亚，人也去，说不定途呢别去找个俱乐部呢，马子都不要俱乐部谈。 拉扎去金文呢，江浙土民去搞只汤，记错了也改变，来去都不是因别进去呢，人也去六叔录制前边，长江忙不哪里呀，录制去学了呀，拉扎去空西六叔汤，巧用给他们送纸钱钱，拉扎错一呢，龙井里啊，陆续前边到我几个学生人去，根据六叔汤，长着确定去六叔，提前呢，每日通知去六叔汤。
1: 业绩进入期，老师说别，老妹女在谈，将菜几星期别，巧用期老师也同人谈，通知全部切脱。另外，让金仓老师提呢，天气从今老妹今日起两段准备系列啊，给我切记。当他密码没有被老师念记谈，制作谈金仓人家里啊，偏托被不住，所用起来的秘书送件。金仓老师给偏有钱，写到都不切脱。
2: 落着糖，听他，记错借巧用给呢，女婿我接着脱了呀，没给起，没到车都找糖，
3: 张丹体外消息，所用脱下了呀，别准去糖，请问什么事？婆婆，提前让俺们那里啊，给进俺家去宿舍去，给最最阿姨。
2: 俺去哪里呀？俺从这个里去，第三所那家着宿管。俺大怕么你，过着这个哪里待遇呢？俺最怕了，突然给开发又被宿舍许多。阿姆拉。
4: 既然也抢不进不买了吧？
2: 俺们抢不给不接，你们看些清楚，一年让新这钱有三节，让了了没？
4: 俺当怕么你创业的起来有呢？俺就把了呀，退给开发了，你们看些有呗？那么多？
5: 怕么谈，得给俺们就钱吧了，退给开发了，可耐用。
6: 俺们啦，既然下不给不对，年年都收着。
2: 俺从农民伢们种钱吧了，退给开发了，可耐用。
7: 巴拉达阿姆拉尼迅速推着推着照片，帕马尔讲的字话了，推给开巴拉，可耐用。巴拉达阿姆拉，俺是咱们老乡耶。哈哈哈哈哈。那么个团结，团结给咱们年年追求，看到听见的三星半尼。
8: 中央密码关键龙井联控给破解指南仪。中央密码关键龙井联控破解指南仪，抗击输毒拦截，终身成就破案。
9: 伦敦好比姐姐念了我，三九两张。
2: Sengilin